0: ஐரன் ஸ்டோர் ஹாலானி ஹோல்சேல் டிபோ a name to be trusted
1: சரியா கார்டர் டியர் எங்கள் சேனல்பட்டி லோஹி தரவாஜா சில்வர்ஜா சோங் சிமெண்ட் ரேத்தி கிரேஷ் ஐ ரங் வகைரா பாஜார் கா பாரிய دستیاب ஐ
0: ஹானே யச்சு மெஹரான் ஐரன் ஸ்டோர் நஸ்த் பலோச் பெட்ரோல் பம்ப் நேஷனல் ஹைவே ஹாலானி
1: ராப்டிலே ப்ரோப்ரைட்டர் குலாம் நபி முகல் 03003204372 ஐ 02424601000
2: खूबसूरती जो असल राज सिर्फ डी स्किन ब्यूटी क्रीम इन में मौजूद विटामिन ई बीड्स ए जदीद माइक्रो बीड्स फार्मूलो अवाजी स्किन के बनाए निखरी ए चमकदार सिर्फ बिन दीहन में डार्क स्पॉट्स के करे खत्म ए दिए कुदरती असली ग्लो डी स्किन ब्यूटी क्रीम असली ग्लो हर दिन जोश